பார்த்து விட்டு சிரிக்க தோணுது, சத்தம் போட்டு குடிக்க தோணுது. சற்று முன்பு கேட்ட

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

అరుణి నీకు తెగ బోలుగుతుదా.

உடம்பு சுமிக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சுமிக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல்.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த

தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலத்து இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

0: தொடர்வான். தேயத்தில் அணையாத ஒழுவி
1: நான் தேடி சென்ற தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு

0: இயற்கையாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தாஸ் திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரையில் இருந்து
0: புரியாத உறவின் வீழ்ந்து அறியாத சுவையில் மாற்றம் தந்தவை நீதான். இதோ பாடல்.

0: அடுத்த பாடல் ஜான் கிரேக்கின் அன்னிவசிக்கு இருந்து மற்றும் பிறகு ரோகேஷ் வரியிலிருந்து ஜனாதிபதி அழைந்து பாடல்
1: என்ன பாட்டு?

0: மனிதத்தையும் மற்றும் வரியில் இருந்து என் காதலில் பாடுங்கள். நீ காதலில் என் காதல் என்னையும்
1: நான் ஓவியம் என்று தெரிந்தது.

0: நிகழ்ச்சியை கொண்டாடி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் மற்றும் கனடா முகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூ இட்

0: இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இது கடற்குமாரின் ராணா பாலா குரலில் ராமுத்துக்குமார் வரைகிறது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது ஏமாற்றும் ஏமாற்றும்
0: தன் மீது ஏமாற்றும் பாடல் சொல்லாது. இதோ பாடல்

0: இசை குழந்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத் திரையில் மணிஷர்மா திரையில் ஹரிஷ் அகன்றா குரலில் பல்லிமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவில் பாருங்கள்.
0: மனம் பத்தை தன்னைத்தான் சொல்லி அதை பற்றி வைத்தது உன் தங்கை. என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் அறிந்து குளிர்காலத்து புதமைத்து
1: கவிதை பாடு ஆதர் தல்வல் கடைசியில் இல்லம் பொய்தல்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் பான் படுத்தது.

0: சி அலங்கரித்து நங்கள் தருகின்ற அடுத்து பாருங்கள்.
1: மிஸ்டர் லோக்கல் குறிஞ்சி சூப்பர் ஸ்டெல்லா இசையில் அன்பரும் குறிஞ்சி மின்சி விஜய் வருகிறது தக்கனு தக்கது பாடல். அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
0: அவள் வேறா திருக்கையில் மனம் மூன்றாம்
1: இதோ பாடல்.

0: மனநிலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டுகொண்டே இடையில் அஹர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்று சொல்ல தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இன்னும் எனக்கோ இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச கல்வி ஐடிஆர் கனடா யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற
1: பாடல் திருமணி ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதாஸ் பொறுத்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து டோம் டோம் பாடல்
0: உன் பார்வை உன் பேச்சு தேவை
1: இவன் தூரம் உங்க தூரம் உன் பின்னால் வரவா இது பாடல்

0: கொண்டு இருப்பது இசை போன்றது. அடுத்து வருகின்ற பாடல் பிரிதில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணன் பாடல்.
1: தனியே தனித்து நான் காட்டு காற்று நின்று நிலைமை பொருள் நிலுமையும் பொருந்தும் என்று இதோ பாடல் கட்டளையிலே.

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கடலின் இடையில் ஏ ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கேட்கத்தான் பாடல், புல் விரியும் போது அது கேட்கத்தான் பாடல்.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், தங்கினம் சுடிதருவில் தங்க பெண்ணு
1: பாடல் காட்டுகிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச நிலையில் ஐபிஆர் மற்றும் கனடா விவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை உருகி மிகவும் ஸ்ரீராம் குரலில் கோசேஷா வரியிருந்தது கதை போவா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்குது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? என்னை காணும் கை கூடினால் கதைக்குமா கதைக்குமா.
1: இதோ பாருங்கள்.

சுப்பிரமணிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை

பாடல்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தினம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும் போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால், காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழி நடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்பியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அதாவது கீரனம் அல்லது காசு பணம், நகைனக்கு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் சொல்லி பார்ப்போம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாது. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோ ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் ஓதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தணும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும், பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நிறைய நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் சத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றது. சந்தோஷத்தை அமைச்சிருக்கும். இருந்தாலும்
இது நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை ஒழித்துக் கொண்டு பின்னது ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: இருக்கோ உன்னால மட்டும் தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: யாரா அந்த சில பேரு
1: முக்கியமானவங்கன்னு?

Sim.

0: எப்ப வர சொல்லிருக்காது?
1: அடுத்த வாரம்
0: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அக்கா கிட்ட பேசுறீங்க?
1: அவங்கிட்ட சொல்லிட்டேன், அதே மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

பாடலையை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் பாடலை கலைக்கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டிப்பாக பார்ப்போம்.

வேலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிய என்று சொல்லி அந்த காட்டுமான பாட்டு பாடல்களுடன் காட்டுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரம் ஐபிஆர் லண்டன் கலியன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒளியை எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒழிக்கின்றது என்பதை நீங்கள் தான் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது.

Goodbye.

0: வீட்டுக்கு என் வீட்டுக்கு அள்ளி கொண்டம் வாங்கை சேரும்.
1: காட்டலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐபிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன்.

மிகவும் தோன்றியது. மிகவும் அவர் இருந்தார் பகல் இது பாவம்.

evening, then.

Bora.

Thank you.

ஸ்ரீ ரங்கோலி, விவேகா வருகின்றது ஸ்ரீ ரங்கோலி.

Exactamente.

0: ஒரு திசைக்கோலத்தை நிறுத்துவீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாட்டம் சரிதா மற்றும்
1: விச்சு நாகம்.

0: இயற்கையை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றிலே ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் லட்சுமி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன் பண்ணியா பாடல். முன் பண்ணியா முதல் பாடல் என் மனதில்
0: புரியாத உறவில் நின்று அறியாத சூழல் அன்று மாற்றம் கண்டுவன் நீதான் இதோ பாடல்.

0: தங்கள் அடுத்த பாடல்.
1: ஜான்கி ரெட்டி அந்நக திசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜனாபுங்கா ஜான்கி பாடல்.
0: இதோ பாட்டில் இருக்கு.

0: கேட்போன் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாக் மற்றும் கனடா தீபம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் வெற்றி வீச்சுடைய ஜெயராமன் சுட்டியும் பாடும் வரியிலிருந்து வெளிப்பாடுகளும் பாடும் ஏன் காதலில் என் காதல் என்னையும் போகிறார்
0: நான் ஓவியம் என்று தெரிந்தும் ஏன் தண்ணீர் என்று
1: இதுவும் பாடல்

0: தேவையில் இது பிரகாஷ்குமார் தானா தானா குரலில் நாம் முத்துக்குமார் வருகிறது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது ஏமாற்றம் ஏமாற்றம்
0: தன் இருமை பாடல் புல்லார் இதோ பாடல் தற்போது
2: தன்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஊரை ஏமாற்றும் கண்ணீரில் மாற்றும் காதல் கொள்ளாததே பெண்டை நீ நம்பு

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு ஆகும்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் செல்லும், அதை பற்றி வைப்பது உன் தங்கை. என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எனக்கு துணிக்காவது குடும்பத்தில்.
1: கவிதை பாடு ஆதல் கண்கள் அடுக்கியில் எல்லாம் பொய்கள்
0: சக்கரை நிலவு தென் நிலவு
1: காணும்போது கண்கள்.
0: இதோ பாடல் நான் பார்க்கிறேன்.

0: வானலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரித்து அடுத்து வரும் பாடல்
1: வந்து கொண்டே திரியில் அம்மன் இசையில் சங்கர் மகாதேவி குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இன்னும் இருப்போர் என்னும் வேண்டும் என்ன செய்ய போகிறாய். பாடல்

0: சர்வதேச தமிழ்வழி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வழங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிவகாய் கொண்டு ஹிப்பாப் கனிலா மற்றும் தந்திக்காய் கொண்டு ஹிப்பாப் கனிலா மற்றும் வரியிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு வேலைவா
1: இன்னும் தூரம் மிக தூரம் உன் பின்னால் நான் வரவா இன்னும் பாடல்.

0: திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணன் பாடல்.
1: தனியே தொடர்ந்து நான் காட்டு காட்டும் நிலைமை பொருள் நிலைமையும் பொருந்தென்று இதோ பாடல் தகவல்கள்.

0: அடுத்து வரும் பாடல்.
1: மின்சார கடவுள் திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது கேட்டுதான் ஆகும், பொன் விரியும் போது அது கேட்டுதான் ஆகும்.
0: பச்சைகளின் கூக்கூக்கு பூச்செடிகளும் விரிகிறது, சங்கீதம் சிறிதறிவு தங்க பெண்கள்.
1: இது பாடல் கட்டுரை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தினமணி ஐசிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் தலைவனை குறிப்பில் மிகவும் பிறகு வருகிறது கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் நீ உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்று.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை பாடும் கை கூடினால் கதை போமா, கதை போமா.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தினதனியின் ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா இடம் வாழ்வு
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தது. மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: உள்வதி அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையில் இருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

それと、

போலே பொன்னானது இந்த வண்ணமயிலாக எண்ணியது போலே பூச்சூடுது பொன்னான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லியது போலே பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போதே சூடுது.

0: வண்ணமையில்லாத எண்ணியது போதே சூடுது
1: முழுமையும் கூடி வருது சந்தோஷம் என்ன போது கூடி வருது

0: இசையிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோ

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

பாத்தீங்களா? ஆ சொல்லுங்க.

திணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது.

ஒரு பொடி

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தார் எல்லாம் என்று பற்றி பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாரும் இசை தமிழும் இனிமே

உங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோட

ഇതിലാണ് ഞാൻ അത് പഠിപ്പിക്കുന്നത്.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

இதுவும் பேசுகிறது. இந்த வீடு மிகவும் தோன்றியது. இதுவும் வீடு எழுந்தது. அது விழுந்தால் பயன் புரியும். இது பாடல்.

iki yıl verilmiştir. Her yıl saat 100

అప్పుడు మీరు చూపెట్టి చెప్పి చీకటి మరియు స్త్రీ వంటి

下个月。

baby.

இருக்கமணிய காலை வணக்கம். அப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலின் சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை

காற்றிடையில் அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவர் ஒரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலை.

இல்லை அலங்கரித்து கொண்டு இருந்தது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது என்றும் அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து இங்க ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாம் சொல்லுவோம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் சொல்லுங்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் சொல்வார்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழித்தராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை உங்கள் ஏற்றுக்கொள்ள மறப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசறை. திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே சொன்னார். தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது ஒரு லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் பல திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் இங்கே நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நாங்கள் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிக்கும். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையை கொடுத்து கொண்டு சென்ற ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக, அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒலித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரியில் எங்கு அந்த பாடல் வரி ஒலித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒலித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது.

got to

0: பாச போறோம்னால சந்தோஷம் தான்.
1: சில பேரு
0: முக்கியமானவங்க.

Tudo.

0: ஊருக்கு அனுப்பிறாரு. இதெல்லாம் டீ கழிக்கணும், அதுதான் கம்ப்ளைண்ட்.
1: எங்க ஊர் தானே ஆயிட்டீங்களா?
2: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லுங்க, அப்பா கிட்ட பேசுங்க.
1: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

காதலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஆத்திரமான பார்வை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் சொல்லி காதலையை கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றுக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டு பார்ப்போம்.

வேளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாவங்கள், ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராவிடம் என்று சொல்லி அந்த காசுமான பாட்டு பாடல்களுடன் காதலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கடன் ஐபிஆர் லண்டன் பள்ளி. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழித்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கு அந்த வரி ஒழித்திருக்கிறது என்று நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள். எங்கு

kid though.

0: கட்டு என் நித்தத்து அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்களுக்கு அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் நோக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சி என்று விடுபடுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகின்றேன்.

0: ஒரு இசை கோலத்தில் இருந்திருக்கிறீர்கள். பழமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு களி கட்டி நாட்டின் பெருமா மற்றும்
1: விச்சு நாடு.

0: இயற்றையாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பன்யா பாடல். முன்பன்யா ஒரு மனித என் மனதில் இருக்கிறது.
0: புரியாத உறவில் நின்று அறியாத சுவைகள் கண்டு மாற்றம் தந்துடன் நீடா இதோ பாடல்.

அடுத்த பாடல். ராம் திரையில் அன்னிலும் சிறில் மற்றும் குரலில் ரோஷ்னேஷ்வரியிலிருந்து ஜலா உங்கள் ஜலத்தில் பாடல். இதோ பாட்டு

0: நிகழ்ச்சிகளுடன் சிற்பொழிவுகள் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர்ஓ மற்றும் கனடா முகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் இடையில் எஸ்பிபி குறைவு ஏராமல் குட்டியில் மற்றும் வரியில் இருந்து என் காதல் பாடல் ஏ காதலே என் காதல் என்னையும் செய்ய போகிறார்
0: நான் கோவிலில் என்று தெரிந்தது ஏன் தண்ணீர் என்று
1: இதுவும் பாடல் கட்டளை

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணிஷாமா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லிமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பற்றி தன்னைத்தான் சொல்லி அதை பற்றி வைத்தது உன் கண்கள் என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு துணி காவியம் திருமணம்.
1: கவிதை பாடல் காதல் பேசும் கைகள் கடைசியில் எல்லாம் கொஞ்சம்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருத்தி.

0: பேச்சை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல் மிஸ்டர் லோக்கல் பிரிவில் சூப்பர் தமிழா இசையில் அன்னிலூர் பிரிவில் மேசி விஜய் தருகிறது தக்கினு தக்கணும் பாடல் அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
1: அவள் வேறா திரைகளில் மனம் மூன்றான்
0: இதோ பாடல்

0: மக்கள் மனநிலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்ற திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறாள்.
1: இன்னும் இவள் எனக்கோ இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறாள். இதோ பாடல்

0: சர்வதேச தமிழ் வல்லுநர் ஐடிஆர் ஆர்ஸ் மற்றும் கனடா யுகம் பாடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: பால்சிவத்தால் தொடங்கி ஹிப்ஹாப் தமிழா மற்றும் தந்தி கேஸ் கொள்ளுங்கள் ஹிப்ஹாப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு வேலை வேறுவா,
1: இன்னும் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: பேசிக் கொண்டிருப்பது இசை போலவில்லை. அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் பிரிவில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனிய பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காட்டு நின்று நிலைமை பொருள் நிலைமையும் பொருந்தி வென்று இதோ பாடல் கட்டளை.

0: இருக்கு. அடுத்து வர பாடல்
1: மின்சார கடவுள் திரையும் ஏஆர் ரஹ்மான் இசையும் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போதை அதை கேட்கத்தான் பாடல். புன்விரிவின் மோசை அதை கேட்கத்தான் பாடல்.
0: பச்சைகளின் கூ கூ கூ பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங் சங்கீதம் சிதி தருவி தங்க பெண்ணு
1: இதோ பாடல் காட்டுகிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்நாடு ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வாழ்வது. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை குருகி மிகவும் ஸ்ரீராம் குழுவில் கோஷ்மிஷா வருகிறது. ஹரிபோமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்று.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை ஆளும் கை கூடினால் அதிகமா அதிகமா.
1: இதோ பாடல்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே.

0: முழுவதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Bye-bye.

அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

Bence yaparım onu.

போலே பொன்னானது இந்த வண்ணமையில்லாத நம்மியது போலே போச்சூடுது புத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போதே பொன்னானது இந்த வண்ணமையில்லாத நான்

0: இந்த வண்ணமையில்லாத நான் எண்ணியது போலே
1: கொடுமையில் கூடி வருது சந்தோஷம் என்ன போற தோடி வருது சொல்ல வார்த்தை மாமனோட இந்த மாமனோட மனசில் வெள்ளியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணமையில் அதனால் வெள்ளியது போலே பூச்சோடுது.
2: இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோளங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா வங்காள கரையோரம் வாரும் ஐயா எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா
3: ஆற்றாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

생각하는 애 사탄도 그리 같은 애

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

மேலே உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்கு.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தார் பாவம் எல்லாம் என்று பட்டேன். பாருங்கள் என் ஆனந்தத்தை, இதோ யாகம் இசை தமிழும் இனிமென் நானும் மகன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

உள்ளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சக்தியான செங்கல் சங்கீதம் பாடும் நீரோடையின் தலசரத்து இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

0: அணையாது விடுவேன்.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

Okay.

ஒரு இசை குழுவில் இணைந்திருக்கிறது. வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலையங்கி நாட்டின் பிரதிபா மற்றும் விஜு நாயகம்.

0: இயற்றையாருக்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பணியா பாடுங்கள். முன்பணியா சுப்ரமணியம் என் மனதில் மீது விழுகிறது விழுகிறது
0: புரியாத உறவில் நீங்கள் அறியாத சுவைகள் கல்வி மாற்றம் தந்துவோம் நீதான் இதோ பாடல்.

0: அடுத்த பாடல் தம் திவேதில் அன்னிரத்து சிங் மற்றும் துறவி ரோகேஷ் வரியிலிருந்து ஜனாதிபதி அறிஞர் பாடல்
1: இன்னும் பாட்டு

குரல்கள் கேட்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் பாஸ் மற்றும் கனடா முகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் டூயட் பிரிவில் எத்திபி குரலில் ஏராமல் குட்டியும் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதல் என்னையும் இது போகிறார். நான் கோவில் என்று தெரிந்தும் ஏன் தண்ணீர் என்று இதுவும் பாடல்.

0: இசைக்குளங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவில் பாடல்.
0: மனம் பத்தை தண்ணிதான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தந்தை, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் வைத்து புலி காத்து குடமைத்து.
1: கவிதை பாடும் காதல் பேசும் கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள்
0: சக்கரை விளைவு பெண் விளைவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் வான்பரப்பு.

0: சுயேட்சையை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்கள் மிஸ்டர் லோக்கல் குறித்து விழா இப்போது அன்னூர் குரலில் மிஸ்டர் விஜய் பணியிலிருந்து கட்டண கட்டண பாடல் அவள் வேறா காட்டிலும் புதர் வேறா ஆகும்
1: அவள் வேறா திரைப்பிலும் மனம் நூறா நடந்தது
0: இதோ பாடல்

0: வானொலி வந்து கொண்டு இருக்கிறது நிகழ்ச்சி அலங்கரித்து அடுத்து வரும் பாடல்
1: கண்டுகொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்று சொல்ல தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இன்னும் எனக்கோ என்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்

0: சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை உலகில். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிவிட்டால் துறையில் ஹிப்பப் தமிழா மற்றும் தந்தி கயிற் துறையில் ஹிப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு தேவை
1: இன்னும் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரலாம். இது பாடல்.

0: இருக்குது இசை கோணங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் பிரிவில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டி நிற்கிறேன், நிலைமை பொறு நிலவையும் பொறுமை வென்று இதோ பாடல் கட்டளை.

0: மின்சார கழிவு திரையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது பெற்றுதான் பாட்டு, முன் விரியும் ஓசை அது பெற்றுதான் பாட்டு.
1: பச்சைகளின் கூக்கூக்கு பூச்சைகளில் நெருங்கிருந்தோம், சங்கீதம் சுடிதருவி தங்க பெண்ணி
0: இது பாடல் கட்டளையிடும்.

0: பேசிக்கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருந்தது. இது சர்வதேச கணிதங்களில் ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வாழ்வது. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை திருகி மிகவும் பிறகு கோஷ்மேஷா வருகிறது கதைபோமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்குது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? என்னை காணும் கை கூடினால் கதைபோமா கதைபோமா.
1: இதோ பாருங்கள்.

0: சர்வதேச தலைவர்களின் ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி
1: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி இதை தருவது
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

கருத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா?

0: அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையில் இருந்து
0: அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்ன.

ஊட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி ஊற்றுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Mm-hmm.

மகிழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

போலே பொன்னானது இந்த வண்ணமையில்லாத மென்மையது போலே பூச்சூடுது பொன்னான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனுடன்

0: பண்டமையில்லாத நான் எண்ணியது போலே போச்சோடு
1: முழுமையும் சந்தி வருது சந்தோஷம் என்ன போற போடி வருது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆற்றாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரை

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியை தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல்.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் பால்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தார் பாவம் செல்றா என்று பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமே நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

அதிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலத்து, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

0: கதை கூட தேயத்தில் அணையாத ஒளிவி.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம், இனிய காலை வணக்கம். மறுபடியும் அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை எங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திடீர்க்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காற்றலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காற்றில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

我什么

பாடலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாங்கள் முக்கியமாக அதை சேர்ந்தடைகிறோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேளை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னென்றதை நாம் எதிர்பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை உங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாத்திரம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாத்திரையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கை அல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுவார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நிறைய நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் காட்டளையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரில் இரு பாடல்கள் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலுடன் தான் நான் கொண்டு வருவேன். அந்த வகையில் எங்கே அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டளை வருகின்றது.

0: பார்க்க போறதுனால சந்தோஷம் தானே.
1: சில பேரு
0: முக்கியமானவங்க.

0: அத்தவாரம் எங்களுக்கு தானே வேண்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தரலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுங்க.
0: நான் சொல்லிட்டு அதே ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றது.

பாடல்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலைய புதிய உடைக்கால பாடல்கள் சொல்லி பாடல்களை கலைக்கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

கட்டளையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடம் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமம் என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இருவரின் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் தரம் ஐடிஆர் இலங்கை. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு அந்த வரி ஒழிக்கின்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒழிக்கிருப்பது என்பதை கண்டுபிடித்து

kid though.

0: வீட்டுக்கு என் வீட்டுக்கு அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒழித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒழித்து ஓய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐபிஆர் மற்றும் ஜிகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் தான் யுகம் வானொலி கன்னட ஐபிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்கள் கணக்கு இதுவரையிலும் எங்களோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுகிறேன்.

எதுவும் பேசுவதில்லையே, இந்த வேதோ எதுவும் தோன்றவில்லை, இதுவும் விடியவில்லையே, அவர் இருந்தால் பகலும் முடியும்.

அடுத்த பாடல் பேஷ்னா விஜய் மீதான் செல்வார் பட்டிமேல் சிறை BKB வரிசையில் இருந்து

நமக்கு ஒரு காடு அதை சேர்த்து இருப்பது அது எடுப்பது.

करेंगे।

உன்னை பற்றி யோசிக்கும் போது எப்பொழுது உன்னை பற்றி

நிலை வருகை அடுத்த பாடம் சிவகுமாரின் சபதம் குரல் இப்பமில்லா இசையில் மற்றும் வரியில் ஒன்று பாகுபலி சிறப்பட்ட பாடம் வாழ்க்கையில வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் எண்ணம் போல வாழ்க்கை நல்லதே நல்லதா அறிவு நிலமாட்டாக ஒழுங்கு ஒழுங்குதான் இது பாடல்

பற்றி கொண்டிருப்பது இசை கோலங்கள். மூச்சை அலைகளுக்கு அடுத்து வரப்பாடும் துப்பாக்கியிருக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையும் ஸ்ரீ ஸ்ரீராம் குரு விவேகா வருகின்றது ஸ்ரீவன் பாடல் பார்.

என்ற அடுத்த தாளில் வேசலி வேசலி கிளி கிளி கூவி வாசலி வாசலி பூக்கும் பாரு. சிவகுமாரியின் சபதம் இப்ப தங்க பிறகு கோசேஷா பரிந்துரையில் வேசலி.

உயர்த்துகின்றது.

ठीक है भैया, धूप आ रही है।

ஒரு எங்கள் செய்து மீண்டும் ஒரு இசை தொடர்பு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளவும் உங்களால் சரிவராது. நன்றி வணக்கம். நிகழ்வில்

ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பல தமிழ் சினிமா

ठीक है।

Ding ding.

ஒரு இசைக்குளத்தில் வலிமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாட்டின் பெருமை மற்றும்

0: நச்சியாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. வரையில் இருந்து முன்பணியா பாடல். முன்பணியா ஒரு மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விளைகிறது விழுகிறது.
0: புரியாத உறவில் நின்று அறியாத சுவர்கள் கண்டு மாற்றம் தந்துவன் நீதான். இதோ பாடல்.

0: நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்.
1: ஜான் கிவேயில் அன்னிரசிசையில் மற்றும் குரலில் ரோகேஷ்வரியிலிருந்து ஜலாதிபதி பாடல்.
0: இதோ பாட்டிலேயே

0: நாங்கள் தென்கொடி முருகன். இது சர்வதேச தமிழ் வானொலி ICRF மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எத்திவி குறைவு ஏராமன் எத்தியில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். ஏன் காதலி என் காதலி என்ன என்ன சொல்ல போகிறார்?
0: நான் தோழியில் என்று தெரிந்தும் ஏன் தண்ணீர் என்று கேட்கிறார்?
1: இதுவும் பாடல்

0: உங்களோட பேருந்து கேட்டுள்ளேன். ஜீவ பிரகாஷ்குமார் ராணாவுக்கான குரலில் நாம் முத்துக்குமார் வழியிலிருந்து பொண்ணை நம்பாது பாடல்.
1: கண்ணு நம்பாது ஏமாற்றும் ஊரை ஏமாற்றும்
0: கண் எதிரி மற்றும் பாடல் சொல்லாது. இதோ பாடல் சத்மே.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவில் பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் கண்கள், என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு துணி காந்து புதமைக்கும்.
1: கவிதை பாடல் இங்கே காதல் கண்கள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என்று நினைத்து காணும்
0: சக்கரை நிலவில் பெண் நிலவில்
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருத்தி.

0: நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்கள் தருகின்ற அடுத்த பாடல்கள்
1: மிஸ்டர் லோக்கல் துறையில் சிப்பத்தல்லா இசையில் அன்னூர் குரலில் மில்ஷி விஜய் வரியிலிருந்து தற்கொலை தற்கொலை பாடல். அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது,
0: அவள் வேறா திருப்பியில் மனம் நூறா நடந்தது.
1: இதோ பாடல்.

0: பாடலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்கு அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரையில் அகரமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறாள்.
1: இன்னும் எனக்கு ஒரு நிம்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்.

0: சர்வதேச பெண்களுடைய ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: நான் சேர்த்தால் திரும்பி ஹிப்பப் தனியா மற்றும் சந்திப்பை கொண்டு ஹிப்பப் தனியா இசையில் மற்றும் வரியிலிருந்து டூம் டூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு வேலை இதையவா
1: இன்னும் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா இன்னும் பாடல்.

0: வைத்துக் கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொருள் நிலைமையும் பொருள் வென்று இதோ பாடல் பக்கலை.

0: மற்றும் கனடா யுகமானது வருகின்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. அன்னிரச் கல் தங்கள் செய்தி மற்றும் புதவி தனுஷ் மரியிலிருந்து பூமி என்ற புதிரை பாடல்
1: வாழ்க்கை மேல மேல ஓட்டியானது ஜோடி வந்து ஜாலியானது பைக்கு ரைடுக்கு ஹாப்பியானது பணம் வந்தது ஆனது இப்போ பாடல் பார்க்கிறது.

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் எல் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அதை கேட்டுதான் ஆசை, புல் விரியும் ஓசை அதை கேட்டுதான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ பச்சைகளின் ரிங் ரிங் ரிங் சங்கீதம் சுதி தருணி தங்க பொண்ணு
1: இது பாடல் கட்டளையில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ் ஐபிஆர் கான் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குருவில் மிகவும் இசையில் சிக் ஸ்ரீராம் குருவில் கோஷா வரிவர்கள் கதை போவா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்றது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் கதைக்குமா அதிகமா?
1: இதோ பாருங்கள்.

0: இதுவரை கேட்டதற்கு இசை போலந்து.
1: இது சர்வதேச தமிழர்களுடைய ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா இடம் வாழ்வது.
0: நேர்கள் இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

தேர்ந்தமிழ் செய்யும் வானலையில் இது பல் சுவைகள்

சேர்ந்தாரோ அடுத்த பாடல் பேச்சுலர் விஜயநிலை குமார் கபிலன் வருகிறது அதுவே பாடல் ஊரு

ブラジル人の人は、そうした人々を、自分自身で言われる。

பார்த்தாலும் உன்னை பார்த்து யோசிக்க மாட்டாங்க.

பச்சை அலங்கரிக்க அடுத்தவர்களும் சிவப்பு மலரின் சபதம் குறைந்து இப்போ தனியா இசையில் மற்றும் வரையில் இருந்து பாவவழிப்படு கொண்ட எண்ணம் போல வாழ்க்கை நல்லதே நடைபெற அறிவு உணர்வான ஒன்று இது பாடல்

பாடல் சீர்குலைவில் ஸ்ரீ சக்தியார் உணர்வு

Tu padre.

மீதம் ஒரு இசை கூட இருக்கிறது. தகுதி வரை வரவேற்கிறேன்.

Grazie.

அங்கை என்றால் நான்

family home.

வணக்கம்னியே காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கரன். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒருவரையில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான துளிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலும் சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

0: கிடு வில கிடு வில கிடு என்று கேடி வருகிறாள்.
1: காட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது என்று. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஒரு சில வரிகளுடன் இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்தேன் என்று சொல்ல வேண்டும், தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னென்றதை நாம் இப்போது பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் ஒதுக்கப்படும் ஒரு பாசம் இருக்கும். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாத்திரையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நீங்கள் நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நம் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் முக்கியமாக அது சோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம்மளையும் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரையில் எங்கே அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலையில் வருகின்றது. கேட்டு

0: சந்தோஷமா இருக்க உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: யாரா அந்த சில பேரு
1: முக்கியமானவங்கன்னு?

0: எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கும்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம். எங்க ஊர்காரதாவே ஆயிட்டீங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறது.
1: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வளர்க்கலான்றது.

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லுங்கள் பாடல்களை கலை கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் விகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டிப்பாக பார்ப்போம்.

0: கொதிக்க
1: எல்லோரும் பார்க்க
0: சென்றல் என்னை
1: சென்றல் என்னை
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாவங்கள். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாட்டல் பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் தரன் ஐடிஆர் லண்டன் கல்வி. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியெடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கும் போது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை எங்கு அந்த வரி ஒழிக்கும் போது நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது என்று கண்டு.

said,

0: வீட்டுக்கு என் வீட்டுக்கு அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டிலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையின் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருப்பேன் நான் உங்களுக்கு. இதுவரை நேரம் உங்களோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியில் என்று விடுபடுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுபடும்.

கலை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போன்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

say, Gordy D,

Bye.

புல்வதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே. நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்ட பின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.
1: மலர்கள் கேட்டேன் வனமே.

அளிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானலை வருகிறது.

இந்த வண்ணமையில்லாத நாள் போவே பூச்சூடுது, கொத்தான கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட.

காலம் முழுமையும் முந்தி வருது சந்தோஷம் என்ன போ.

0: ஒளிபரப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோ

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கவனத்திற்கு திரையில் இருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பாடக்கூடுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கூளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அருளேனு கொய்த்தது போல் இருக்குதா, புத்தாலம் அருளேனு கொய்த்தது போல் இருக்குதா.

சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது.

கோட்டை கட்டி கொடியும் கட்டி பல்லாண்டு தாடி ஒன்று சளிக்கு.

0: அருவியிலே குளித்தது போல் இருக்குது, புத்தாளம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா. பாருங்கள் என் ஆனந்தத்தை, இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் வென்றெல்லாம் பாட வேண்டும்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் தலத்தலத்து. இந்த அழகுக்கெல்லாம்

0: இது அணையாத முடிவு.
1: நீங்களா? நான் தேடி இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாரு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

எதுவும் பேச முடியவில்லை. இந்த வேலை எதுவும் தோன்றவில்லை. விரைவும் வீடு வரவில்லை. அதை விரைவால் தகவல் முடியவில்லை. இது ஆகும்.

0: Bir nevi benzerlikte her iki farklı.
1: Hı.

போன வாரத்தை அப்படியே நம்மளோட அறிவு என்ன பண்ணும் உழைப்பு உணர்வு இன்னும் பாரு

பிரகாரம் சீர்திருமல் ஸ்ரீ சக்யா புரமின் குமாரியின் வரிசையில் என்ன என்ன திட்டமிடுகிறீர்கள்? எங்களுடைய

வருகின்றது.

வணக்கம் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.

வாசனையில் வருகின்றது. ஒரு கரியில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்சியில் ஒழித்து வருகின்றது. ஒரு வரியில் இருப்பாடல் அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கும் பாடல்கள் காட்சியில் வர காத்திருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலில் வர முதல் பாடலை